0: ராஜு விமுஷு சிபுடாகான் உலமல்லா ஜல்ல ஜலா லோலா துவர்கை தாரால் பரிஷ்டோவ தைத்மினான் வர்க்கு சிதா குஷ் கபரி பில்குல் ரிஷ்யாதா சிங்க முங்க வாயு அகபக்கீகி இப்ராஹிம் அலைசலாம் ஓவில் சித்தா சுதா அல்லா இப்ராஹிம் அலை சலாத்து சலாம் தேவில் சித்தப்தா அல்லா பர் அஹமத் பான் ஏகீன் சாத்தா இப்ராஹிம் அலை சலாத்து சலாம் பதே ஜவாப் குவில் சித்தத் அல்லா தர் அஹமத் நம் ஆயுசைய நாம் இதனேமா மாயுசி ஹுகும் ராய்வி அல்லா ஜவஜல் சிதே சோக நமனி நோகி ததா ரசிக ஜுகுத் அக்பல் ரப் ரஹீம் கரீம் பானி புர யக்கின் சாத்தம் இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் பியாத பரிஷ்தோன தபோசுக்கு சித்தா சுசிரப் ததி ஜீரி தபார ராகலியை யபல் சகார் ஹம்ஸ்தா தாலிபன் கராயினுன இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் ததி த அசல் மக்சத் த பரிஷ்தோ தராட்லோ பதலகி தெரிவா கதீபானி பரிஷ்தோ ஜவாப் ஒர் குஜிமுங்க தலு தலை சலாத்து வசலாம் கோம் தரப் தராலி கிரிஷிவு அகிடீர் யோ பத் லானத் கிமுப் தலாதி யோ பத் ஆதத் கிமுப் தலாதி லூ தலை சலாத்து சலாம் ஹபர நமனி முங்கதி லஜு சிதி ஹலாக்கு ஹலு தலை சலாத்து சலாம் ஓதத் தத கூர் ஹலக் சிதாக தத மனுன் கிதி அகா பஜதே முங்க பஜ்கவு சேவாததி தக்கதி நச்சாக பன பஜ்கிகி தாகி பாரக் எல்லா ஜல்ல ஜலாலு முங்க பேசலா ஒரு ஒளிதா சகபதரு தலை சலாத்து சலாம் நச்சிதே ஹலாஸ் ஷியோ ஹலாக்கி து வாலவு கி பஷி ஒன்னபேஹும் அன் தைஃப் இப்ராஹிம் ஓதி தச்சிதே ஹபர்தாரே வர்கதாகா மேத மில் மனோத இப்ராஹிம் அலை சலாம் இஸ்தலு அலைஹி கலச்சிதி ராகலல் ப இப்ராஹிம் அலை சலாத்து சலாம் ஃபகாலு சலாமா தி வர்த்தவில்ஜி சலாமா சலாமத்திய திவிதாத பாரா கால இன்னா மின்கும் வஜிலூன் நுச்சிக்கல் அதி மில் மஸ்திய கபூலனகா ஹொரா கியோனக்கு நு இப்ராஹிம் அலை சலா சலா ஃபர்மைல் இன்னா பேஷகஸ் மின்கும் தத்தா சுனா வஜிலூன் யரீதுன் கேம்
1: خوشخبری دے بڑا تو فبما تبشرون نو پس خبر مال خوشخبری را کوئی قالو فرشتو ویلی چی بشرنا کبیل حق منگ تالا جدے خوشخبری در کوئی رشتیا خوشخبری فلا تکن தம்மக்கி கமினல் காணி தீந்தமாயுசக்கேதோவாலான காலவமையக் நதோ இப்ராஹிம் அலை சலாசலாம் சோக் சிதே மாயுசகி மீர் ரஹ்மத் ரப்பிஹி த ரஹ்மத் தரப் தஃபல்னா இல்லத் தாலூன் மகர் கும்ரா ஹலக் காலஃபமா ஹத்புக்கும் ஸ்தாஸ் நூர் சக்கார் தே ஐயுஹல் முர்சலூன் ஏர் ராலி கிலி ஷிவியோ قالوا فرشتو اننا ارسلنا بشكم غرالي غريشيو الى قوم مجرمين قوم مجرم طرف ذا الا آل لوط مگر سوائے دا کور والو لوط علیہ السلام اننا بشكم غرالي منجوهم ضرور بھی ضرور بدی بچکو اجمعین ٹول الا امراتو صرف ذا خزا قدرنا مونگا فیصلہ کڑی دا انہا بیشک دا خزا دلوت علیہ السلام لمن الغابرین اغبچ دے پا رست پاتی کی دون کو کی بھئی دا خبر ابراہیم علیہ السلام سروش ولا او دا خلق چھ دے لوت علیہ السلام طرف تلال ف فرشتے بشکل